வந்தா நான் ஆட் அவுட் பாக்குறீங்களா? சே அடே. அய்யோ, ஜானிக்கு வயசு வா.

0: ஹாய் ஹலோ குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு மியூசிக் மப்பாஸ் வித் மீ ஆர் ஜெயலகுட்டி. புது புத்தன் சினிமகளிலே புத்து புத்தன் பாட்டுகளுமாயிட்ட மியூசிக் மப்பாஸ்ல ഞാൻ നിങ്ങളുടെ കൂടെ ജോയിൻ ചെയ്യുമ്പോൾ ഒരു വെറൈറ്റി പാട്ടാണ് നമ്മൾ ഫസ്റ്റ് തന്നെ കേൾക്കാനായിട്ട് പോകുന്നത്. ആൻഡ് ദിസ് സോങ് ഈസ് ടൈറ്റിൽഡ് ആസ് യു എഫ് ഒ മോഡ്.
1: മ്യൂസിക് മപ്പാസ്.

0: நாடினப்பம் நாட்டார்கொப்பம்
1: தங்கிறது யூதர்கள் என்ன தங்கிறது யூதர்கள் தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்கிறது யூதர்கள் தின்ன தங்க

தங்கடதி தோதரகடதி தங்கடதி தோதரகடதி தங்கடதி தோதரகடதி தங்கடதி தோதரகடதி தங்கடதி தோதரகடதி தங்கடதி தோதரகடதி தங்கடதி தோதரகடதி தங்கடதி தோதரகடதி தங்கடதி தோதரகடதி தங்கடதி தோதரகடதி தங்கடதி தோதரகடதி தங்கடதி தோதரகடதி தங்கடதி தோதரகடதி தங்கடதி தோதரகடதி தங்கடதி தோதரகடதி தங்கடதி தோதரகடதி தங்கடதி தோதரகடதி தங்கடதி தோதரகடதி தங்கடதி தோதரகடதி தங்கடதி தோதரகடதி தங்கடதி தோதரகடதி தங்கடதி தோதரகடதி தங்கடதி தோதரகடதி தங்கடதி தோதரகடதி தங்கடதி தோதரகடதி தங்